கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு இன்றைய ரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கோவிந்தனை முன்னிட்டு சமய உரையை மற்றும் பாடலை கேட்கலாம். முதலில் சமய

இந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வானொலி நேயர்களே வணக்கம். தமிழ் பெருமக்களே வணக்கம். திருமால் திருவிழா நோன்பு ஆரம்பிக்கிறது. பக்தர்கள் ஒரு மாதம் காலமாக சுறுசுறுப்பாக விழாவில் ஈடுபடுவார்கள் என்பது இது ஒரு உண்மை. வைணவ நெறியில் நோன்பு என்பது என்ன என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். நோன்பு என்பதன் உண்மையான பொருள் முதலில் பார்ப்போம். நோன்பு என்ன? சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்தில் பொறுத்தல் அல்லது தவம் என்று பொருள் தரும். உடலால் பசியை பொறுத்து கொண்டு மனதால் இறைவன் நினைப்பதே நோன்பு ஆகும். நோன்பு என்பது வெறும் பட்டினி இடப்பது அல்ல. உடலையும் மனதையும் ஆன்மீக உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்து ஒரு தவம். நம் உடலை ஒரு கோவிலாக மாற்றும் கலைதான் நோன்பு. உடல் தூய்மை அதாவது உணவு கட்டுப்பாடு. நாம் நாள்தோறும் உடலுக்கு கொடுக்கும் வேலைகளில் முதன்மையானது உணவை செரிப்பது. நோன்பு என்பது நோன்பு இருக்கும் நாளில் நாம் உணவை தவிர்ப்பதால் அல்லது குறைந்து கொள்வதால் நம் உடலில் உள்ளுறுப்புகள் அமைதி பெறுகின்றன. உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. தூய சைவ உணவை உண்பது, தேவையற்ற கொழுப்பு மற்றும் அசைவ உணவுகளை அறவே தவிர்ப்பது நோன்பின் முதல் படி. மன தூய்மை அதாவது எங்கள் ஐம்புலன்களை அடக்கும் முறை. பசியை அடக்குவது என்பது ஒரு பயிற்சி. பசியையே அடக்க தெரிந்த மனிதனுக்கு பேராசை சினம் பொறாமை போன்ற எதிர்மறை சொற்கள் தேவையற்ற குணங்கள் அடக்க தெரியும். நம் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துக்குள் கொண்டு வருவதே நோன்பின் தலையாய நோக்கமாகும். தீய சொற்களை பேசாமல் இருப்பது, தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, தீயவற்றை பார்க்காமல் இருப்பது, பிறருக்கு தீமை நினைக்காமல் இருப்பது உண்மையான நோன்பு ஆகும். ஆன்மா தூய்மை அதாவது இறைவன் சிந்தனை. ஆன்மா எப்படி நாங்கள் தூய்மை செய்வது என்று கேட்டால், நோன்பு நாளில் பசியை மறக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது முதலில் இறைவனுடைய திருப்பெயர்களை இடைவிடா ஓத வேண்டும். அந்தந்த சமயங்களை புகழ்ந்து புகழ்பாக்கள் பாடும் மந்திரங்கள் அதாவது திருமால் கடவுளுக்கு 12 ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் புனிதமான நூலிலிருந்து வரும் பாசுரங்கள் பாடலாம். மற்ற திருமால் கடவுளுக்குரிய பாடல்களை கேட்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம். அடுத்தபடியாக நோன்பு என்பது உடலை அழிப்பதற்காக அல்ல. நோன்பு என்பது உடலை அழிப்பதற்காக அல்ல. உடலை தூய்மை செய்து அதன் மூலம் உயிரை ஆன்மாவையும் வளர்ப்பதற்கே என்பது வைணவ நெறி அழகாக பறைசாற்றுகிறது. தமிழ் மரபில் பல முக்கிய நோன்புகள் கால காலமாக நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். திருமால் கடவுளுக்கு முக்கிய நோன்புகளை பார்ப்போமா? அதாவது புரட்டாசி மாதம் நோன்பு, ஏகாதசி நோன்பு, கண்ணன் பெருமான் பிரதோஷம் நோன்பு. மேற்குறித்த நோன்புகளை மக்கள் முறைப்படி கடைபிடித்தால் நம் உடல் நலத்துக்கு மிகவும் உயர்ந்த ஒரு செயலாகும். முடிவாக எனவே அன்பர்களே, நோன்பு என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல. அது ஒரு வாழ்வியல் அறிவியல். அது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த உன்னதமான

0: ஒழுங்க நெறி வாரத்தில் அல்லது மாதத்தில் சில நாட்கள் நோன்பு இருந்தால் நம் உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்துவோம், இறை சிந்தனையோடு வாழ்ந்திருப்போம், அமைதியான ஆரோக்கியமான அருள் நிறைந்து வாழ்வை பெறுவோம். இப்பொழுது என்னுடைய உரை நிறைவு பெறுகிறது. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம்.
1: அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் ஐயா இந்திரன் வையாபுரி அவர்களுக்கு தமது உரைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: FM தாளம் வானொலி.
2: FM தாளம் வானொலி.

गोविंद नाम संगीर्तनम गोविंदा गोविंदा அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். திருமால் திருவருள் என்னும் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும்படி இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி கோவிந்தன் திருவிழாவுடைய விரதம் இன்றைக்கு ஆரம்பமாகிறது. கோவிந்தன் திருவிழாவின் முதல் புரத்தாசி சனிக்கிழமை மற்றும் விரத தொடக்க நாளான திருமால் திருவருள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக விநாயகரை போற்றும் ஒரு தேவார பாடல்.

நமது மொரீசஸ் மண்ணில் தலைமுறை தலைமுறையாக கொண்டாடப்படும் வரலாற்று சிறப்பு மிக்க கோவிந்தன் திருவிழா இன்று முதல் தொடக்கம். சனிக்கிழமைகளில் நம்முடைய திரு கோவில்களில் ஏற்றப்படும் விளக்குகளும் நாம சங்கீர்த்தனங்களுக்கும் நமது தீவை வைகுண்டமாக மாற்றுகின்றன. அனைவரையும் வழிபாட்டிற்கு அன்போடு நாங்கள் அழைத்து திருமாலுடைய திருவருள் கண்டிப்பாக பெற வேண்டும்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திருமால் திருவருள். புரட்டாசி மாதம் என்பது வெயில் காலமும் மழை காலமும் சந்திக்கும் பருவ கால மாற்றத்தின் காலமாகும். இக்காலத்தில் மனித உடலில் செரிமான சக்தி குறையும். இதை உணர்ந்தே நமது முன்னோர்கள் இம்மாலை நேரங்களில் எளிமையான சைவ உணவையும் விரதத்தையும் பரிந்துரைத்தனர். இது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கின்றது.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக இதோ சமய உரையை ஆற்றுகின்றவர் ஐயா இந்திரன் வையாபுரி அவர்கள்.

இந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வானொலி நேயர்களே வணக்கம். தமிழ் பெருமக்களே வணக்கம். திருமால் திருவிழா நோன்பு ஆரம்பிக்கிறது. பக்தர்கள் ஒரு மாதம் காலமாக சுறுசுறுப்பாக விழாவில் ஈடுபடுவார்கள் என்பது இது ஒரு உண்மை. வைணவ நெறியில் நோன்பு என்பது என்ன என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். நோன்பு என்பதன் உண்மையான பொருள் முதலில் பார்ப்போம். நோன்பு என்ன? சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்தில் பொறுத்தல் அல்லது தவம் என்று பொருள் தரும். உடலால் பசியை பொறுத்து கொண்டு மனதால் இறைவன் நினைப்பதே நோன்பு ஆகும். நோன்பு என்பது வெறும் பட்டினி இடப்பது அல்ல. உடலையும் மனதையும் ஆன்மீக உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்து ஒரு தவம். நம் உடலை ஒரு கோவிலாக மாற்றும் கலைதான் நோன்பு. உடல் தூய்மை அதாவது உணவு கட்டுப்பாடு. நாம் நாள்தோறும் உடலுக்கு கொடுக்கும் வேலைகளில் முதன்மையானது உணவை செரிப்பது. நோன்பு என்பது நோன்பு இருக்கும் நாளில் நாம் உணவை தவிர்ப்பதால் அல்லது குறைந்து கொள்வதால் நம் உடலில் உள்ளுறுப்புகள் அமைதி பெறுகின்றன. உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. தூய சைவ உணவை உண்பது, தேவையற்ற கொழுப்பு மற்றும் அசைவ உணவுகளை அறவே தவிர்ப்பது நோன்பின் முதல் படி. மன தூய்மை அதாவது எங்கள் ஐம்புலன்களை அடக்கும் முறை. பசியை அடக்குவது என்பது ஒரு பயிற்சி. பசியையே அடக்க தெரிந்த மனிதனுக்கு பேராசை சினம் பொறாமை போன்ற எதிர்மறை சொற்கள் தேவையற்ற குணங்கள் அடக்க தெரியும். நம் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துக்குள் கொண்டு வருவதே நோன்பின் தலையாய நோக்கமாகும். தீய சொற்களை பேசாமல் இருப்பது, தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, தீயவற்றை பார்க்காமல் இருப்பது, பிறருக்கு தீமை நினைக்காமல் இருப்பது உண்மையான நோன்பு ஆகும். ஆன்மா தூய்மை அதாவது இறைவன் சிந்தனை. ஆன்மா எப்படி நாங்கள் தூய்மை செய்வது என்று கேட்டால், நோன்பு நாளில் பசியை மறக்க

0: நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் முதலில் இறைவனுடைய திருப்பெயர்களை இடைவிடா ஓத வேண்டும். அந்தந்த சமயங்களை புகழ்ந்து புகழ்பாக்கள் பாடும் மந்திரங்கள், அதாவது திருமால் கடவுளுக்கு 12 ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் புனிதமான நூலிலிருந்து வரும் பாசுரங்கள் பாடலாம். மற்ற திருமால் கடவுளுக்குரிய பாடல்களை கேட்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம். அடுத்தபடியாக, நோன்பு என்பது உடலை அழிப்பதற்காக அல்ல. உடலை தூய்மை செய்து அதன் மூலம் உயிரை ஆன்மாவையும் வளர்ப்பதற்கே என்பது வைணவ நெறி அழகாக பறைசாற்றுகிறது. தமிழ் மரபில் பல முக்கிய நோன்புகள் கால காலமாக நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். திருமால் கடவுளுக்கு முக்கிய நோன்புகளை பார்ப்போமா? அதாவது புரட்டாசி மாதம் நோன்பு, ஏகாதசி நோன்பு, கண்ணன் பெருமான் பிரதோஷம் நோன்பு. மேற்குறித்த நோன்புகளை மக்கள் முறைப்படி கடைபிடித்தால் நம் உடல் நலத்துக்கு மிகவும் உயர்ந்த ஒரு செயலாகும். முடிவாக, எனவே அன்பர்களே, நோன்பு என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்வியல் அறிவியல். அது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த உன்னதமான ஒழுங்க நெறி. வாரத்தில் அல்லது மாதத்தில் சில நாட்கள் நோன்பு இருந்தால் நம் உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்துவோம், இறை சிந்தனையோடு வாழ்ந்திருப்போம், அமைதியான ஆரோக்கியமான அருள் நிறைந்து வாழ்வை பெறுவோம். இப்பொழுது என்னுடைய உரை நிறைவு பெறுகிறது. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு உரையை ஆற்றுகின்றவர் ஐயா இந்திரன் வையாபுரி அவர்களுக்கு என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா இந்திரன் வையாபுரி சொன்னபடி, விரதம் இருப்பது வெறும் ஆன்மீக சடங்கு மட்டுமல்ல. புரத்தாசி சனிக்கிழமைகளில் மேற்கொள்ளப்படும் விரதம் நமது வயிறு மற்றும் செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு அளித்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அருமையான அறிவியல் வழிமுறையாகும். புரத்தாசி மாதம் திருமாலுக்கு மிகவும் உகந்த மாதம். சனி கடவுளின் உக்கிரமான தாக்கத்திலிருந்து விடுதலை பெறவும் கோவிந்தனின் பரிபூரண அருளை பெறவும் சனிக்கிழமை தோறும் விரதம் அந்த விரதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. கோவிந்தா என்ற ஒரு சொல் நம் தீவினைகள் அனைத்தையும் போக்கும். அன்பு மக்களே, நீங்கள் இந்த ஒரு கோவிந்தனை போற்றும் திருப்பாடலை கேட்க விரும்பினால் எங்களுக்கு 4028070 என்ற தொலைபேசியின் மூலமாக அழைக்கலாம். 4028070 உங்களுடைய திருமாலை போற்றும் பக்தி பாடல். அடுத்த பாடல் TMS இசையமைத்த மற்றும் SPB அவர் பாடிய புல்லாங்குழல் கொடுத்த என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக லிஸ்கல்யிலிருந்து மாமே ராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி யாதவன், ருதேசன் மற்றும் அத்தே நாயகி அவர்களுக்காகவும், மேலும் ஹிவியஜா பவுரிலிருந்த மம்மனுன் கோவிந்தன் திருவிழாவினையொட்டி ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். பேரன் சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை தியானா, மகன் சஞ்சீவன் ஜெசன், சந்தி கெசிலா, பாட்டி தங்கச்சி சுபமா, தம்பிமார்கள் தங்கைமார்களுக்கும் அன்னிமார்களுக்கும், கோவில் அர்ச்சகர் திருப்பெருமாள் சுபராய்து மற்றும் தமிழ் அவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் இதோ அடுத்த பாடல் புல்லாங்குடல் கொடுத்த மூங்கில்களே.

அன்பு மக்களே, நாங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி துளசி மாலை அணிவித்து மாவிளக்கு தளிகை படைப்பது மிக சிறந்தது. துளசியில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலுக்கு நன்மையை தருவதோடு சுற்றுப்புற காற்றையும் தூய்மைப்படுத்துகிறது. கோவிந்தன் திருவிழா என்பது குடும்பங்கள் இணைந்து கொண்டாடும் திருவிழா. மாலை வேளைகளில் திரு ஆலயங்களுக்கு நடக்கும் விளக்கு பூசையிலும் மற்றும் குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் கலந்து கொண்டு நமது மொரீசியசு தமிழ் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். MS சுபலக்ஷ்மி குரலில் விருந்தாவனத்தில் என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக வலைதுபத்திலிருந்து அம்மா லோகம்பால் புன்னுசாமி உங்களுக்காக அளித்திருக்கின்றோம். மேலும் இதே பாடலை நாங்கள் ராஜினி, ராஜு, தோசாமி, வினேசன், வனிசா, கிருஷ்ணசாமி, தேவன், நிஷ்டா, வாசன், ராஜன்றி, சிந்தா, முத்து, தியானா, சக்கரவாணன் மற்றும் ஐயா கோகோ அனைத்து

நேயர்களே, கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு முதல் வாரம், அதாவது நாளைக்கு சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 19 தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா மாலையில் தொடங்கி நள்ளிரவு வரை, ஃப்ரம் ஈவினிங் டில் மிட் நைட் கொண்டாடும் கோவில்கள் பெலவல் தெரு ரோசில் கணேஷ் கோவில் சங்கம், லட்சுமியர் ஸ்டென்லே ரோசில் சந்தியூரு மாரியம்மன் திருக்கோவில், பொசோஞ்ச் எல்லைக்கட்டையம்மன் திருக்கோவில், லப்ரஸ்ரி ஃபோரசைட் தமிழ் கழகம், லக்கவேன் வக்வா தமிழ் பரோபகார சங்கம், வேத சிவ சுப்பிரமணியர் சங்கம், புரோவிடான்ஸ் கச்சமிலிதேய ஸ்ரீ தமிழ் சிவ சங்கம், வலிதா அருள்மிகு கூடல் குமாரன் திருக்கோவில், தகுத்திய சிவ சுப்பிரமணியர் தமிழ் சங்கம், ட்ரியலே சொலிச்சூட் மாரியம்மன் திருக்கோவில், ஃபியூவல் ஃப்ளாக் மாரியம்மன் திருக்கோவில், ஃபேனே மாரியம்மன் தமிழ் கோவில் சங்கம், டெப்ரா காளியம்மன் திருக்கோவில், பெனாரஸ் சுகஸ்தே த்ரிவியா தேசாங்கி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில், பொனக்கை கீழ்த்திசை கூட்டம். இந்த திருக்கோவில்களில், இந்த சங்கங்களில் கோவிந்தன் திருவிழா நாளைக்கு மாலையில் தொடங்கி நள்ளிரவு வரை இடம் பெறும். இனி மாலையில் பூசை தொடங்கி

மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து கோவிந்தன் திருவிழா சீரும் சிறப்புமாக கொண்டாடும் திருக்கோவில்கள். பிளேசான்ஸ் ரோசில் முருகன் திருக்கோவில், ஃபெனிக்ஸ் தமிழ் கழகம், ரூன்யோ வக்குவா தமிழ் தர்ம சங்கம், பெல்வியாரல் முருகன் உதய கோவில், சுல்யாக் தெல்ஃபயா தமிழ் கழகம். சத் அண்டோயின் குட்லேண்ட்ஸ் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் காலையில் 9:30 தொடங்கி இரவு 7 கோவிந்தன் திருவிழா நடைபெறும். யூனியோ தமிழ் அங்கே புபாசன் குரோமாடல் 9 கோவிந்தன் திருவிழாவினை முனித்து சிறப்பு பூசை தொடங்கி 9 தொடங்கி பிற்பகல் 3 வரை இடம்பெறும். இது நம்முடைய இன்றைய அறிவிப்புகள். நம்முடைய இன்றைய திருமால் திருவருள் நிகழ்ச்சியில் நம்முடைய உள்ளூர் கலைஞர்களின் பாடல்களை நீங்கள் கேட்கலாம். முதலில் காலம் சென்ற தாத்தா வைத்தி பிள்ளை குரலில் ஸ்ரீஹரி பரந்தாமன் என்னும் பாடல்.

என்ற வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று சாக்வாலிலிருந்து கிவன் நெவல் தமது பிறந்த நாளை முனித்த அம்மா சுந்தரி, மனைவி வனிசா, மகள் மார்கள் யோஷினி செக்கினா மற்றும் மகன் யோவன், அக்கா மாலினி, தங்கை நாளினி, அனைத்து நெவல் குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. லக்ரிமா சாப்பியல்லிருந்து இன்று ஐயா சிவராமன் அம்மாசே தமது பிறந்த நாளை முனித்து மனைவி மகிமை, மகள் நேசி மற்றும் அனைத்து அம்மாசே குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. டேஷாவதா ஊரிலிருந்து அம்மா தேவகி சிவகை தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகள்மார்கள் வனிதா, வனிசா, அருமை, மனிஷா, மேலும் இந்திரன், அவிசன், அக்கா மல்லிகை, அனைத்து சிவாக்கே மற்றும் பெரிய பையன் குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள். அடுத்த கோவிந்தனை போற்றும் திருப்பாடலை நாங்கள் சிறப்பாக லகவேன் வக்வாலிலிருந்து பரோபகார சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் ஐயாமார்களுக்கும் மற்றும் பாடலை கேட்கின்றவர் அம்மா வினுதா யவு. இதே பாடலை நீங்கள் நம்முடைய காலம் சென்ற உள்ளூர் கலைஞர் அம்மா இசைமணி ரங்க நாயகி குரலில் அடுத்த பாடலை நீங்கள் கேட்கலாம். சிறப்பாக ஐயா மகராஜன் முன்னே உங்களுக்காகவும் அளித்து இருக்கின்றோம். லண்டனிலிருந்து அக்கா உசோல் கோவிந்தன், தியா அதிசன் மற்றும் ஆனி கோவிந்தன் இந்த புரத்தாசி திருவிழாவுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். மற்றும் சின்னம்மா சரோஜினி, சின்னம்மா பத்தன் லத்தூக்கினிக்கிலிருந்து அவர்களுக்காக பாடலை கேட்கின்றவர் அக்கா சுந்தரம், அக்கா தங்கைச்சி, அக்கா வதி குருசாமி மற்றும் அனி தேவானே, பத்தன், ராமன், தேவி, தேவன். ஷமுனிலிருந்து பழனி குடும்பம் மற்றும் வெஜிடோபிளிலிருந்து அம்மா உமா கங்காது அவர்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார்.

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக குதோலிலிருந்து பசிலா ராமசாமி தமது பிறந்த நாளை முடித்து அனைத்து ராமசாமி குடும்பம் அவருக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார். மேலும் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. முதல் நாள் விரதத்தை தொடங்கும் அனைத்து நம்முடைய மொரீசியஸ் அன்பர்களுக்கும் திருமால் திருவருள் நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சியின் அவர்களுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புரத்தாசி மாதம் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வர இந்த திருமாலை நாங்கள் வழிபாடு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. நாங்கள் மீண்டும் நாளைக்கு காலையில் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.